0: மணிமால தரம் போ போ போ போ ஜபரத்தி தலையில் தரம் ஜனிலைய கையில் தரம் போ போ போ
1: தான் தான் அதுக்கா நல்ல கால.

My Radio 90FM கேட்டறிஞ்ச கூட்டுகூடா. My Radio 90FM கேட்டறிஞ்ச கூட்டுகூடா.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுணா.
1: ஓ மை டார்லிங், டார்லிங்
2: வேண்டா, மறைக்க மறைக்க அடுத்து வருது.
3: ஐயோ ப்ளீஸ்

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா.
1: கோயி மிர்ச்சா தவாரோ கோழியா கரு குஷியா ஐயா